பின்னீரேண சமக்கையாட்டா செஹபர்லாய் ஜித் உட்டே அன் தன் பகுத் ஊபஜே ஜா சஹு கரேர் ஜாய் ஜித் கா